வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள். உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறி கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருந்த பொழுது தங்களுடைய விடுதலைக்காக பாடப்பட்ட சங்கீதம் திருப்பாடல்தான் 126வது திருப்பாடல். இந்த திருப்பாடலை பாடி நாமும் விடுதலை பெறுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். பாடி விடுதலை பெறுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நான் ரெஸ்டரேஷன்கிற மினிஸ்ட்ரியில் க்ரூசைட் டைரக்டராக பணியாற்றுகிறேன். வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறேன். அந்த ஊழியத்திலே சகோதரி ஷீலாஜி ஃபவுண்டர் பிரசிடெண்ட். நான் க்ரூசைட் நிமித்தமாக கடந்த 30 வருடங்களாக இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்வேன். ட்ரெயின், பஸ், விமானம், பல வகையான பயணங்கள். அப்படி பயணம் செய்யும்போது ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்தித்திருக்கிறேன் பயணத்தில். லாங் ஜேர்னி, அந்த சமயத்தில் ட்ரெயினில் உட்காந்து பேசுவோம். பேசும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நம்ம அறிமுகம் செய்து கொள்வோம் இல்லையா. அப்படி செய்து கொள்ளும்போது நான் இந்த மாதிரி கிறிஸ்துவ ஊழியத்தில் இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஓ சார் நீங்கள் கிறிஸ்டியனா, ஓகே நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் சிறு வயதில் நான் வந்து சண்டே ஸ்கூல் போனது தான் காரணம், ஆலயங்களுக்கு சென்றது தான் காரணம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுத்தனமாக எங்களை வந்து சண்டே ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் ஒரே ஒரு காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, டீச் பண்ணுவாங்க. அந்த அக்கா மாற அண்ணன்மாரெலாம் எந்த தீய பழக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அப்பா அம்மா கீழ்ப்படினும், இப்படியே சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி எங்களுக்கு போதிச்சதுனால எந்த தீய பழக்கமும் எங்களுக்கு வராமல் இன்னைக்கு வரை எங்களுக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை. ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கிறதுக்கு காரணமே ஏதோ சின்ன வயசில் நாங்கள் இந்த சண்டே ஸ்கூல் சர்ச்சஸ்லாம் போனது தான் காரணம். எங்களுடைய அநேக நண்பர்கள் வந்து நிறைய தீய பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு சரியாக படிக்க முடியாமல் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது சார் இந்த மாதிரி ஏதோ சர்ச்சுக்கெலாம் போனது தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறது எனக்கு நிறைய பேர் சொன்னதை வந்து நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நண்பர் சார்ல்ஸ், மியூசிக் டைரக்டர், இந்த டியூனை கொடுக்கும்போது எனக்கு உடனே அந்த கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அப்படியே எழுதினேன், இயேசுவின் ஆலயத்திற்கு வா, தீய காரியங்கள் வெளியே இருக்கு, பாவம் பொல்லாப்பு சுற்றி கிடக்கு அப்படின்னு இந்த பாடல் எனக்கு உடனே எழுத தோணுச்சு. அப்படி வந்த பாடல் தான் தம்பி தங்கையே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பார்க்கலாம், நிரப்புங்க பாடு கேளுங்க பார்க்கலாம்.

கொண்டு போகிறது. நீண்ட காலமாய் வியாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பலவீனத்தில் இருக்கிறீர்களா? சாப கட்டுக்குள்ளே இருக்கிறீர்களா? பலவிதமான சோர்வுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறீர்களா? கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியில் சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர், அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.

ஆராதிக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை இன்னைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம், உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியை அறிந்திருக்குமானால் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. என்னோடு இணைந்து ஆராதித்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதியின் முன் வாருங்கள். கைகளை தட்டி பாடுவோமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சி.

இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்ற அநேக பாதைகளை என் தேவன் அறிவார். இக்கட்டு நேரத்திலும் வேதனையின் மத்தியிலும் தனிமையின் நாட்களிலும் நான் சென்ற பாதைகளை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு சபையை இக்கட்டின் மத்தியில் நடத்துவதற்கும் தூக்கமில்லாத நேரங்களில் என் கையை பிடித்து தாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தயவால் எங்களை தாங்கிக் கொள்வார், எங்களை வழி நடத்துவார். ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 36 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்து இந்த 20,000 பேருள்ள சபையை கட்ட என் கிருபை தந்தேன் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தர்மியான பாடலை எனக்கு தந்தார். என்னுடைய தயவு உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சிடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம்மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம்மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம்மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம்மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நாம் அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்ல, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்ல. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமா ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். படுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான

மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவை நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கத்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும் முடியாய். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருளச் செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: என்று ராஜாக்கு பட்டம் போதான் அதிகாரம். ஏலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிறபோது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய வழிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொண்டு போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு.
1: எரேமியா 45 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாரூக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாரூக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இழைத்தேன், இழைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று. எரேமியா 46 அதிகாரம். புறஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐப்ராத் நதியண்டையில் கர்கேமிசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே முறிய அடித்ததுமான பார்வோன் நேகா எனப்பட்ட எகிப்து ராஜாவின் ராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள், குதிரை வீரரே குதிரைகளின் மேல் சேனங்களை வைத்து ஏறி தலைச்சீராயை அணிந்து கொண்டு நெல்லுங்கள், ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன, சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம், வடக்கே ஐப்ராத் நதியண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார், அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார், எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான், அவனே அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான், நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகட என்று ஓடுங்கள், பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவர்கள், ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டுகிற நாளுமாயிருக்கிறது, ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய ரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும், வடதேசத்தில் ஐப்ராத் நதியண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு, எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே நீ கீழயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது, ஜாதிகள் உன் லட்சையை கேள்விப்பட்டார்கள், உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது, பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்றார். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் வருவார் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம், ஆயத்தப்பட்டு நில், பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறது என்று சொல்லி எகிப்திலே அறிவித்து மிக்தோலிலே கூறி நோப்பிலும் டக்பானேசிலும் பிரசித்தம் பண்ணுங்கள், உன் வீரர் வாரிக்கொள்ளப்படுகிறதென்ன, கர்த்தர் அவர்களை தள்ளினதால் அவர்கள் நிலை நிற்கவில்லை, அநேகரை இடரப்பண்ணுகிறார், அவனவன் தனக்கு அடுத்தவன் மேல் விழுகிறான், அவர்கள் எழுந்திருங்கள், கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப நமது ஜனத்தண்டைக்கும் நாம் பிறந்த தேசத்துக்கும் திரும்பி போவோம் என்கிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் அவன் வருவான் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே சிறையிருப்புக்கு போகும் பிரயாணம்

0: வந்தது. அவன் பாம்பை போல் சீறி வருவான். ராணுவ பலத்தோட நடந்து காடு வெட்டிகளைப் போல் கோடரிகளோடு அதன் மேல் வருவார்கள். எண்ணப்படாத மரங்களாய் இருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெட்டுக்கிளிகளை பார்க்கிலும் அதிகமானவர்கள். அவர்களுக்கு தொகை இல்லை. எகிப்தின் குமாரத்தை கலங்குவாள். வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நோ என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பி இருக்கிறவர்களையும் விசாரித்து அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரின் கையிலும் அவனுடைய சேவகரின் கையிலும் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். அதற்கு பின்பு அது பூர்வ காலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல்.
1: 1 கொரிந்தியர் 4 அதிகாரம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ராணக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்ராணக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாய் இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்படப்பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான

என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆயிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும்? 1 கொரிந்தியர் 5 அதிகாரம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாயிருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபசாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிர ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்தார். ஆகையால் அந்த

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜா.
1: Recording in progress.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு ஜபங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும், தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் உங்களின் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய், புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், நானே பதில் செய்கிற தேவன், ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை தள்ளாதவர் என்று. ஆகவே உங்களை நீண்ட நாள் ஜபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசிர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதி அளிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி தங்களின் ஆபத்து நாட்களில் கூப்பிட்டவர்களுக்கு எப்படி பலன் தந்தார், மறு உத்தரவு அருளினார், ஆசிர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், திருப்பி தருகின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாய் புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதையறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் அழுதார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார், இப்படியாக, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ருவானவனின் சகல சதி திட்டங்களினால் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக்கொண்டும் சுட்டரித்து விட்டானே என்று கலங்கிக் கொண்டும் அழுகிறதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள், அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் திருப்தியாய் பெற்றுக் கொள்ளும்படியும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் அளித்தும் ஆசீர்வதிக்கின்றார். 2 பார்க்கலாம், திடப்படுத்துகின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், கிதியோனும் தன் ஜனங்களுக்கு தங்கள் தேசத்திலே எப்பொழுதெல்லாம் அவர்கள் விதை விதைக்க ஆயத்தமாயிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஒன்றும் மீதியாய் வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்து கெடுத்து போடுவார்கள். இந்நிலையில் கிதியோன் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான், எப்படியெனில் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாயிருக்கிறார்கள், இவர்களை எப்படி மேற்கொள்வேன், நானோ என் குடும்பத்தில் எல்லாரிலும் மிகவும் சிறியவன் எளியவன் என்றும், மேற்கொள்ளுகிற பலன் எனக்கில்லையே என்றும் விண்ணப்பிக்கின்றான். கர்த்தர் ஜபத்தை கேட்கின்றார், மறு உத்தரவு அருளுகின்றார், எப்படியெனில் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றும், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று பதில் கொடுத்து அப்படியே செய்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் பல வழிகளில் திரளாய் இந்நாட்களில் உங்களை ஆக்கிரமித்தும் ஆளுகை செய்தும் இருக்கிறதா? நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் தடைகளும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் வேதனைகளும் வருகிறதே என்று கலங்கி போய் காணப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற பலத்தோடும் விசுவாசத்தோடும் காரியங்களை நடைபெறுங்கள். யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு எதிராக எவையெல்லாம் தீவிரித்து காணப்படுகிறதோ இன்றைக்கு அவைகளை முறியடிக்கின்றார், முழு வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசிங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாற்கு 13:33. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையின் நாளையும் நேரத்தையும் நாம் அறியாதபடியால் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்கு பாதாளத்திலிருந்து மேலேறும் வழி தெரியுமா? நிச்சயம் தெரியாது. நான் யாரை அனுப்புவேன் என்று பரலோகத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இதோ நான் போகிறேன் என்று இயேசுவின் குரல் தொனித்தது. இயேசு சொன்னபடியாக வந்தார், பாடுகளை அனுபவித்தார், எமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார், தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் கீதம் எங்குமே தொனிக்கின்றது. பிரியமானவர்களே, சோர்ந்து விடாதீர்கள். உலக பாடுகள் உங்களை விசுவாசத்திலிருந்து பிரித்துவிட அனுமதிக்காதீர்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதோ சீக்கிரம் கிறிஸ்து வருகிறார். ஒரு நொடி பொழுதில் உங்கள் துன்பங்களும் வேதனைகளும் அகன்று போகும். இந்த நாளிலும் அவர் செய்த தியாகத்திற்காய் இயேசுவை துதிக்க ஆயத்தப்படுங்கள். இயேசு எப்படியாக விழிப்புடன் ஜெபித்தாரோ அதே போல நாமும் விழித்திருந்து ஜெபிக்க அவருடைய வல்லமையான ஜெப ஆவியை எம்மேல் ஊற்றும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
4: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 23ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டென்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த பட்டணங்களுக்கு செல்லுகிறோமோ அந்த பட்டணங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த நாட்களிலே அங்கே அநேக ஜனங்கள் தனக்கு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கே பவுலடிகளுக்கு கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே, பவுலடிகள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே செல்லுகிற இடமெல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று சொல்லி இவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே அவரை இந்த நாட்களை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் நாங்கள் எந்தெந்த தேசங்களுக்கு செல்லுகிறோமோ, எந்தெந்த பட்டணங்களுக்கு செல்லுகிறோமோ, எந்தெந்த நகரங்களுக்கு செல்லுகிறோமோ, அந்த நகரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையில், அந்த பட்டணங்களுக்காக, அந்த இருக்கிற இடங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில், தேவன் அந்த தேசங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரித்துக் கொள்ளுவார். நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம். எந்த பட்டணத்திலே நாங்கள் போய் தங்கியிருக்கிறோமோ அந்த பட்டணங்களில் உள்ளுக்கு இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், அந்த பட்டணங்களில் இருக்கிற இந்த நாட்களிலே அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை கடிந்து இந்த நாட்களிலே ஜனங்களை ரட்சிக்க முடியாதபடி தடைகளை போடுகிற ஆவிகளை கடிந்து கட்டி இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கத்தர் அந்த தேசத்தை தனக்காக அந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். இந்த பகுதியிலே பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. ராத்திரியிலே கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைவிடுவதில்லை. குளோரி டு காட். அப்படியானால் தேவன் நம்மோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் செல்லுகிற பட்டணங்கள், நாங்கள் செல்லுகிற நகரங்கள், நாங்கள் செல்லுகிற இடங்களிலே இந்த நாட்களிலே அவருடைய கரம் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிறபடினால் அங்கே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அந்த பட்டணத்தில் உள்ள பலவான்களை கடிந்து கட்டி நாக்களே ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அப்படியாக செய்கிற வேளையிலே மிகுதி காரியங்களை தேவன் அந்த இடத்துல இந்த நாட்களை பார்த்து கொள்வார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, அவருடைய காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொன்ன தேவன் இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபம் பண்ணு சொல்லுகிற வேளையிலே, அவர்களுக்காக நாங்கள் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே சுவிசேஷத்தின் வாசல்களை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை கத்துடைய வார்த்தை நாங்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, செல்லுகிற இடமெல்லாம் அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமுமாக இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் எங்களுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டுமா இருந்தால் அங்கே நாங்கள் செல்லுகிற இடங்கள் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபங்களை ஈரெடுக்கிற வழியில் இருக்கிற இடங்களிலே அந்த தேசத்திலே அந்த பட்டணத்திலே தேவன் ஒரு பிரகாசத்தை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, ஜனங்களை அலக்களிக்கிற, ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிற கட்டுக்களை நீக்கி இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்து தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்துவார். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எங்கெங்கே செல்லுகிறீர்களோ அங்கங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடங்களை ஜெபங்களை ஈரெடுங்கள். தேவன் அப்பொழுது அந்த கிராமத்தையோ அல்லது அந்த பட்டணத்தையோ தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே இந்த வாக்குத்தத்தின்படி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை அந்த இடத்திலே நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று ஆண்டவரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடன் கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
5: துடி பரிசு கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:13 வாசிக்கலாமா? நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலும் பசுமை மருமகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமே நல்லே லுகையா. கத்துரை பிள்ளைகளே, அடுப்பினடியில் கிடந்தவர்கள் எப்படிப்பட்ட வாருங்களே, ஒரு ஒரு சரியான ஒரு ப்ரமோஷன் இல்லாத லைஃப் மாதிரி இது. சமையல் வேலை அப்படிங்கிறது நல்ல வேலை தான், ஆனா கிட்டத்தட்ட அது தவிர வேற எதுவுமே தெரியாது எனக்கு. உலகமே தெரியாது ஒரு வாழ்க்கை, அப்படிதான் சொல்லலாம்ல, உலகம் தெரியாது ஆனா கர்த்தரை மட்டும் தெரியும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி வாழுகிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. நாங்க ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல ஒரு கிராம பகுதி. நாங்க எப்ப போனாலும் யாராவது இங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம், கேட்போம். அப்படி அவர்கள் அந்த ஏரியால அந்த பெண்ணுடைய வீட்டை காமிச்சாங்க, ஒரு சிறிய வீடு. அவங்க வெளியில இருந்தாங்க, எங்களை பார்த்த உடனே வந்தாங்க, எங்களை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது, ஆனா நாங்க யாரும் அவங்களுக்கு தெரியல, அவங்க யாரும் எங்களுக்கு தெரியல. நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க கணவர் அவரை வெளியில விடமாட்டாங்கிறாங்க, விடமாட்டுறாரு. அதனால எங்க சர்ச்சுக்கு நான் போனதில்லை. ஆனா ஒரு வாஞ்ச எனக்கு ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும், அல்ல வீட்லயே ஆராதிப்பேன், வீட்லயே ஜெபிப்பேன்னாங்க. சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு பாடல் பாடினோம். ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடினா அவங்க அந்த பாட்டு ரொம்ப சத்தமா பாடுறாங்க, நல்லா பாடினாங்க. ஓகே ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்ல நீங்க முதல்ல ஒரு ஜோம் பண்ணுங்கப்பா. ஆடா என்ன அழகா வசனங்களை சொல்லி நிறைய ஜெபம் நல்ல ஜெபம் அவங்க பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திருச்சபைக்கு போறவங்க கூட அப்படி ஜெபிக்க முடியாது, அவங்க அடுப்பு நடையில தான் கிடந்தாங்க. ஆனா உங்களுக்கு என்ன இருக்குங்க, அந்த வெள்ளி கொப்பான ஒரு புறா சிறகு இருக்குது. அதாவது உங்களுக்குள்ளே பறக்கிற அனுபவம் இல்லைங்க, வெளியே போக முடியல, ஆவியில உங்களுக்குள்ள ஆவியில பறக்கிற அனுபவம், ஞானத்தோடு கூட பறக்கிற அனுபவம் இது அவங்களுக்கு இருந்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது அந்த பெண்ணனோட நினைவு எனக்கு வருது. அப்ப கத்திரி பிள்ளைகளுக்கு அநேகர் ஒரு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நம்ம என்னதான் செஞ்சிருந்தாலும், என்னதான் பெரிய காரியங்களை செஞ்சிருந்தாலும், இன்னைக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி குப்பானு ஒரு புறாச்சிறகை கொடுக்க போகிறார். நீங்க பறக்க போறீங்க, நீங்க மேல வர போறீங்க. கர்த்தர் அதுதான் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, பசுமொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். பசும் பொன் நீதியை குறிக்கிறது இல்லைங்க, நீதி இல்லையா, பொண்ணு இல்ல, பசும் பொன் சுத்த பொன் நீதியை குறிக்கிறது. அந்த இறகு கொடுக்கப்படும், நீதி கொத்த இறகு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்றதுதான் அந்த நியாயமா நீதியா இருக்க போகுது. அது குடும்பமா இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றதுதான் அங்க நீதியா இருக்கும். ஆமேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை கூட நீங்க சொல்லுவீங்க. கத்துரி பிள்ளைகளை, வருத்தமா இருக்கிறீங்களா? நம்ம எங்கேயும் போக முடியல, எந்த இடத்துக்கும் போக முடியல, நம்ம இங்கேயே இருக்கிறோம், இதே செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்ய போறோம் அப்படிலாம் குழப்பத்துல இருக்கு. கத்தர் உங்க கூட பேசிட்டு இருக்காரு. ஆமென். அதனால பயப்படாதீங்க, உங்களுக்கு வெள்ளிக்குப்பான அலங்கரிக்கப்பட்ட ஒரு புறாச்சிறகும் நல்ல ஒரு நீதியான காரியத்தை கத்த தந்திருக்கிறார். பிடிச்சுக்கீங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில பரிசுத்தாவின எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. வார்த்தைகளும் முடியுது அன்றுவரே, நீங்க பேசின வார்த்தைகள்ல தெய்வ பலன் இருக்கிறதே, அதற்காக நன்றி. இதை கேட்கிறே கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. Recording stopped.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் சனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. தாளந்தை கொடுத்து நிகழ்ச்சியை கேட்டு அபிஷேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் முதலே ஒரு ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் துதிந்து கடந்து கொள்கிற பிள்ளைகள் மீது ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சியை 97 நாடுகளில் தொடர்படுத்தியிருக்கிறீர். உலகம் எங்கும் இந்த துதியின் ஆராதன சத்தம் துணிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி கத்தாவே நீர் ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளை வந்து துதித்து ஆராதித்து பாடல்களை பாடிய தேவ பிள்ளைகளை, தேவதாசர்களை நீர் இன்றைய நாளே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த துணி உலகமெங்கும் கடந்து செல்ல நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த சங்கம வானொலி கையெட்டு செய்யும் காரியங்கள் நீரே உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலகமெங்கும் 24 மணி நேரம் இந்த சங்கம வானொலி இரவு பகலாக செயல்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும், ஒவ்வொரு ஆராதனையும், ஒவ்வொரு தேவசையை கேட்டுக்கொண்டு ஆசிரியக்கிறவரே, தொடர்ந்து இன்றைய நாளையும் இந்த நிகழ்ச்சியை அபரிமிதமாக இன்றைய நாளே நீர் ஆசீர்வதித்து தந்துவிட வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதன் முதலாக பாஸ்ரம எஸ்ஸிபா இந்தியாவில் இருந்து கலந்து கொண்டிருக்கிறார். இதுதான் முதல் தடவையாக இந்தியா நாட்டிலிருந்து சங்கம வானொலியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த பாஸ்ரமாவை நாங்கள் அழைப்போம். பிரசரோ சிஸ்டர் எஸ்ஸிபா. பிரசரோ, மை கோன் பண்ணுங்க எஸ்ஸிபா. இந்தியா தேசத்தில் இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாட வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு 12 நிமிஷங்கள் தருகின்றேன் சிஸ்டர், உங்களை ஒப்பு கொடுக்கிற, நீங்க வழி நடத்துங்களாமே.
1: இந்த சங்கமம் வானொலியில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகேந்திரையாவுக்காகவும் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி அந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஒரு 10 அல்லது 12 நிமிடத்துக்குள்ளாக நம்ம கர்த்தரை நம்ம துதித்து நம்ம ஆராதிக்க போகலாம். பசுத்தாவியான நம்ம மோடு கூட இடைப்படுவாராக. அப்படியே அந்த நாளிலும் முதலாவது நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம பாடி பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே என்று சொல்லி நம் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்களும், அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கை

0: வாழ்வில் என்றும் போதுமானவா, எனக்காக
1: ஜீவன்
0: தந்த ரட்சகா, என் வாழ்வில் என்றும் போதுமானவா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும் மலைகள் விலகி போனாலும் அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது என்றால் விலே, அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது என்ன வாழ்விலே. இகுபனிசி எந்த ஜெயமானவர், இகுவ சொம்மா என்னோடு இருப்பவர்,

என்றும் போதுமானவ மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இகவர் அஃப எந்த சுகமானவர் இகவருவ எந்த மெய்ப்பரானவர்

மரதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்,

0: அவக்கிருபை அவர் இறக்கம் மாறாது என் வாழ்விலே. ஆமென். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் உன்னை விட்டு விலகாமலும் அப்படி சமாதானத்தின் கிருபை உன்னிலிருந்து நிலை பெயராமல் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, கர்த்தர் நம்ம மேல மனதுருகுகிறவராய் இருக்கிறார், நம்ம மீது மனதுருகி நம்ம என்றும் நடத்துகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மனதார கர்த்தரை நம்ம துதித்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். பரிசுத்தாவியானவர் இந்த சாயந்தர வேளையில இந்த ஓய்வு நாளில கர்த்தர் நம்மோடு கூட அசிவாடி கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில கர்த்தரை உலாவி கொண்டிருக்கிற அந்த தெய்வாதி தேவனை ஒரு சில நிமிஷங்கள் அப்படியே நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மனதார ஆராதிக்கலாமா? மனதார ஆராதித்து கொண்டிருப்போம். பரிசுத்தாவியானவர் மத்திலே கர்த்தர் அசிவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியில வெளியரங்கமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தாவியமுடைய மகிமைக்காய் நன்றி, உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி, உங்க கிருபைக்காய் நன்றி, உங்க இரக்கங்களுக்காய் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டுட்டோம். தேவ கிருபை எங்கள் மத்தியில அசிவாடுவதாக, தேவ மகிமை எங்கள் மத்தியில வெளிப்படுவதாக தகப்ப இந்த பகல் சாய்ந்தர வேலையில அன்று ஒருவேளை நாங்கள் ஆங்காங்கே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய நேரங்கள் ஒருவேளை மாற்றப்பட்டதான் இருக்கலாம், எங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதான் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீர் இருந்து கொண்டு இருக்கிறீர். ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசிவாடி கொண்டிருக்கிறீரே. அசிவாடுகிற பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, அசிவாடுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மத்தியில அளவில்லாமல் ஊற்றப்படும்படி காய்ச்சபிக்கிறேன். எங்கள் மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்படும்படி காய்ச்சபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் எங்கள் மத்தியில மகிமைப்படுவதாங்க, தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுவதாக, தேவ கிருபைகள் இந்த ஆராதனை வேளையில ஆவியானுடைய மகிமை எங்களை நிரப்புவதாக, ஆவியானுடைய வல்லமையுள்ள கரம் எங்களுக்கு நேர நீட்டப்படுவதாக உங்க கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்க மகிமையில எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை எங்களோடு கூட நீங்க வாங்கப்பா. எங்கள் மத்தியில கர்த்தர் நீங்க அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில கர்த்தர் எழுந்தருளுவீராக. தேவ சபையில தேவன் எழுந்தருள் இருக்கிறது அந்த வார்த்தையின் படியா அன்றுவரே நாங்கள் இந்த கூடி ஆராதிக்கிற அன்றுவரே இந்த ஜூம்ல அன்றுவரே ஒருவேளை நாங்கள் இருக்க உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க அன்றுவரே எங்கள் மத்தியில கர்த்தர் வாரு அன்றுவரே ரிஷாதா மாதாளமா வாரும் வாரும் வாருங்கப்பா. வாரும் வாருங்க ஆவியானவருடைய மகிமைகள் மத்திலே ஊற்றப்படுகிறதற்காய், ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்திலே ஊற்றப்படுகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். நீருமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அல்லவோ, நீருமுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அல்லவோ ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் மத்தியிலே கர்த்தர் உலாவும்படிக்காய் ஜெபிக்கிறார். ஆவியானுடைய கரம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுகிறதற்காய், ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட விசேஷமா இந்த நாளில ஆண்டவர அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர அப்பா கிறிஸ்து ஆண்டவர வானொலி நிகழ்ச்சிக்காக சங்கம வானொலிக்காக எங்க சமூகத்துல எங்க பாரத்தோடு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவர. சங்கம வானொலியை கத்த நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா பல நாடுகளில ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை போய் சென்றடைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறது. சங்கமம் வானொலியும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த கத்தாவின் ஊழியத்தை கத்திர ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக ஜனங்களுக்கு அன்றுவரே இந்த ஊழியமானது ஆசீர்வாதத்தின் ஊழியமாய், அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதான ஊழியமாய் கர்த்தர் மாற்றித்தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த கரத்துக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாங்க, உங்க பிரசன்னம் மாத்திரம் வெளிப்படுவதாங்க. இந்த சங்கம வானொலியில அன்றுவரே அப்பா கடத்தாவை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு மகேந்திரனையாவும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குற அன்றுவர மகனை கத்த நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு உடைய மகனை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கத்தர் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறப்பா. கத்தர் அப்பா இன்னும் அதிகமா அப்படி ஊழியத்தின் பாதையில அப்படி மகனை கத்த நீர் பயன்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி அந்த கத்தா இந்த சங்கம வானொலியில இணைந்து அன்றுவரே துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் கரம் உடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படுவதாக ஆண்டவர் உங்க நாமத்தை நாங்கள் பிரசாபடுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. தொடர்ந்து ஆண்டவரே இதில் இணைந்து நடத்தி கொண்டு ஊழியங்களை இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்த நீங்க தனித்தனிய பேர் பேர் குடும்பம் குடும்பமாய் கத்தனை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசனம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைப்பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விளக்காது விளக்க மாட்டேன் என்று சொன்ன கத்தருடைய கரம் இந்த சங்கமம் கிறிஸ்தவ நிகழ்ச்சியின் அண்டவரே வானொலியின் மூல வானொலியிலையும் அண்டவர் இதை நடத்துகிற மகேந்திர ஐயா மேலையும் இதில் இணைந்து அண்டவரே கத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கத்தாவினுடைய கிருபை விலகாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் நன்மை செய்யுங்க. செய்ய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்து பாடியவர் பாஸ்ரமா சேப்சிபா. இந்த பாஸ்ரமா தொடர்ந்து நித்திய வளர்ச்சி நேரத்திலே வார்த்தையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். எனவே சில நாட்களிலே அவள் வார்த்தையை கூட இந்த நித்திய வளர்ச்சியத்திலே வார்த்தை விஷயத்திலே நீங்கள் கேட்கலாம். கத்தர் அந்த மகளை அபரிதமாக ஊழியங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஹரிராஜா அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஹரிராஜா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசத நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் வந்திருக்கிறீர்கள். கடா தேசத்திலிருந்து தொண்டோரிய மாகாணத்திலிருந்து இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்.
2: தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சோத்ரம் ஆண்டவரே, மதிதுக்குறம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அருமையான இயேசு சுவாமி. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று 24 மத்தியாலங்களும் உண்மை போற்றி பாடுகிறார் ஆண்டவரே. நாங்களும் உண்மை சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உண்மை அழைக்கிறோம். உண்மை அழகு ஆண்டவரே, உண்மை வர்ணிக்கங்களுக்கு வார்த்தை இல்லை. சரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீடி ஆண்டவரே, நீர் அருமையான தேவன். எங்கள் மத்தியிலே நீங்கள் வாசம் செய்கிற தேவன், நீங்கள் அதைத்தான் நீங்க விரும்புறீங்கள் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த கால வேளையிலும் அடியாளுக்கும் இந்த நேரத்தை நீர் தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன்.

ஆமே, நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் எங்கள் மத்தியிலே நீர் வந்து ஆண்டவரே பாவத்திலே இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்கள் மேல் காதல் கொண்டிருந்து பக்தன் பாடுகிறார். ஆண்டவரே அன்பை நாங்கள் எப்படி உணர முடியும், எப்படி அழைக்க முடியும்? அன்பின் சொருபியே நீர் வாழ்க வாழ்க வாழ்க.

ஆமென், இயேசு நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அந்த நாமத்துக்கு இணையே இல்லை. இயேசுவே மகா சோத்ரம். ஆகவே நான் அவருடைய பாதம் நான் முத்தம் செய்ய வந்திருக்கிறேன்.

பாதம் ஒன்றேவேனும். எங்களுக்கு வேற என்னையா வேணும்? உம்முடைய பாதத்திலே நாங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவரே எங்களை அணைக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். இயேசுவே.

உம் பாதம் ஒன்றே வேணும். ஆம் சுவாமி, அந்த பாதத்திலே நாங்கள் வரும் பொழுது நீர் எப்பொழுதும் எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன். நானும் கலங்கி நின்ற வேளையிலே 1982 ஒரு கால வேளையிலே என் வேதனையோடு நான் இருந்த வேளையிலே ஆண்டவர் அவர் ஜபத்தை கேட்கிற தேவன். ஆகவே நான் அவரிடம் கேட்கிறேன், இறங்குவாயனே இளையன் ஜபம் கேட்டு எனக்கு

கேட்டு எனக்கருள் புரிவாயே. சோர்வரும் வேளையில் உம் ஆவியோற்றியே, விலனற்ற ஏழையே தூக்க நிறுத்தினீர். நாட் ஒன்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் லார்ட், நான் சோர்ந்து போன வேளையெல்லாம் என்ன தூக்கி நிறுத்தினீரே.

கேட்டு என கருள் புரிவாயே. சித்தம் செய்வதே என்றும் என்னாவல் உம்

0: ஜபம் கேட்டு எனக்கருள் புரிவாயே. ஆமேன். எனக்கு இறங்கின ஆண்டவரே, இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரே எனக்கு யார் இறங்குவார் என்று எங்கு நிற்கிறாரோ அவருடைய ஜெபத்தை நீ கேட்கிறதுகவன், ஜெபத்தை தள்ளாத ஜோபன். நன்றி நன்றி நன்றி, உமை நன்றி செலுத்தனாவு போதாது, ஆயிரனாவு போதாது ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் அடியேனுக்கு இந்த நேரத்தை தந்து இந்த சங்கமத்தோடு சேர்ந்து உன் நாமத்தை உயர்த்த நீர் தந்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு நான் உமை ஸ்தோத்திருக்கிறேன். மிகுதியாக ஆண்டவரே வருகிறவர்கள், பாடுகிறவர்கள், வார்த்தை கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வாத, கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சங்கம வானுகளையே நான் ஆசீர்வதித்து கத்தாவே. மீண்டும் மீண்டுமா நீ செய்த சகல நன்மைகளுக்காக ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாங்கள் இதோ வந்து விட்டோம். அடியாளையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா துதிகன மைமேன் இயேசு ராஜாவுக்கே உம்முடைய பாதாரவிந்த முத்தம் செய்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் அரியராஜா, அரியராஜா ஸ்காபர உண்டாரியோ, இந்த சகோதரிக்கு இன்று ஒரு வசனம் கொடுக்கிறேன். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவனாலும் நிறைந்திருப்பதாக, தள்ளிவிடாமலும் என் பிள்ளைகள் போது என்னை கைவிடாமலும் இருந்த வார்த்தையை அந்த அம்மாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். கத்திருந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பதாக. ஆமேன் ஆமேன்.
0: Thank you, brother. God bless you.
1: God bless you too. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்கப்போ, அதுக்கு பிறகு சிஸ்டர் சாந்தினி, அதுக்கு பிறகு டொலி, அதுக்கு பிறகு பாஸ்டர் என்ற பிரைஸ் லார்ட் ரஜினி அலங்காரம் பண்ணி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். God bless you.
1: Amen.
2: Thank you, Lord. Thank you for this wonderful, wonderful morning, Lord, on a Sunday morning, on the day of rest, that would we could, Lord Jesus, be privileged to come into your very presence, Lord, for the very purpose that you created us, Lord, in your image, Lord. Thank you that you inhabit the praises of your people. And Lord, so many, Lord Jesus, handmaidens of the Lord have already come, Lord, and worshipped you, Lord Jesus, even as 200 nations, plus nations have gathered us, Lord, and 97 radio stations also have gathered us across the nations of the world, Lord. Lord, you are exalted, magnified, glorified, Lord. Your name is lifted up, that you will draw all people unto yourself, Lord. That is the very purpose, Lord, that you, Lord Jesus, are, Lord, please, Lord Jesus, with us, when we put you first in our lives, and when you come, Lord Jesus, on a Sunday morning, as it is, Lord, in the North American continent, and all the rest of the zones, time zones, wherever they are coming and joining you, Lord, at this time, from Sangamam Radio Gospel, Lord, as we are emanating, Lord Jesus, on this fasting and praying day, Lord Jesus, that we are coming to you, Lord, to exalt your name. Thank you, thank you, thank you, Master. We love you, we praise you, we worship you, we give thanks to you, we honor you, Lord. Jesus, Jesus, Jesus. Thank you, Father. Lord, we bring, Lord Jesus, the rest of the meeting into your hands, Lord, as many others are waiting to come and praise you, Lord, and the word of the living God that is going to come and be preached, Lord Jesus. Prepare the hearts of people. Be with them, Lord, even as they are also, Lord, joining with us, Lord Jesus, and, Lord, adoring you and worshiping you, Lord. Thank you, Lord Jesus, for that, and your blessing resting upon it in Jesus' name.

பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா.

விடுவார். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க ஜீவித்து நேசருக்காய்.

பெயர்ந்து போனாலும் கத்தர் கத்தருக்காய் ஜீவித்திடுவேன், கண்மலைகள் பெயர்க்கும்படி காத்திடுவார் உன் கரம் பிடித்து. கழுகு போல எழும்பிடு

அஸ்திமாரம் துளிந்துடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமாரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் காத்திருப்பாய் காத்திரு

சாரி, என்னுடைய கம்ப்யூட்டர் ஒரு ப்ராப்ளம் வந்து விட்டது, மறைந்து விட்டது, இந்த வேர்ட்ஸ் அதால் கொஞ்சம் ஸ்டக் ஆகிவிட்டேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ ஆல். இப்பொழுது நான் அடுத்ததாக இன்னொரு வர்ஷிப் பாட்டை பாடிவிட்டு ஜெபித்து முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. I love you, Lord.

0: Worship you, O God. Worship you, my Master. Worship you, my Lord Jesus. You said, Lord, O God, when we worship you, O Lord, we will see the glory of our God. We thank you. We praise you. We give thanks to you. Love you, Lord. Love you, Lord. Love you, Lord Jesus. Lord, many as Lord are coming to you, Lord, at this time, Father. And we, Lord, know, Lord, that many are also coming with all their burdens, their problems, their distresses, what they might be, Lord, oh God. You are able to, bear their burdens, just like you have said in your word, Lord. Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And this is the day of rest, Lord, as they come and unveil their burdens before you, Lord. And also, Lord, when you are exalted, when you are praised, when you are glorified and lifted up, Lord, you will come down, Lord, with your much of your grace and your blessing, Lord, much of the way in which you, Lord Jesus, come down, Lord, with rain down with your blessings and shower down with your blessings, Lord, and bring down, Lord, your praises, and Lord, in the way in which you have promised, Lord Jesus, to come and take care of their needs, take care of their problems, and Lord, thank you, Lord, for this wonderful way, Lord. You are ministering to many, Lord, that are across the nations of the world, I pray, and we thank you for Brother Mahindran, even as he is, Lord Jesus, hosting this program today. Be with him, and you have already, Lord, blessed him, and many have already prayed for him too, Lord. So we thank you, Lord, for that, Lord. And also, Brother Leslie, who is doing the recording and the rest of the program to continue to carry on, Lord. We, Lord, lay them at their feet and at thy altar. And also for the blessing to come through with the rest of the worshipers that are going to come and worship you and sing. And also for the word of God that is going to be preached. And I thank you, Lord, that you are going to bless this word, Lord, into many people's lives at this time, I pray. In Jesus' name, amen. Amen.
1: Amen. Amen. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசங்கத்தில் துதித்து ஆராதித்து பாடி பாட சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி ஃப்ரம் வேங்குவர் கத்திரந்து மகளை ஆசிரியப்பாங்க. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போகிறோம். சாந்தினி பிறகு சிஸ்டர் டொலி, அதன் பிறகு பாஸ் ரந்தன். இப்பொழுது பிரைஸ்லோ சிஸ்டர் சாந்தினி. ஜெர்மன் நாட்டில இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதித்து ஆராதித்து பாடல பாடி இதனுடைய நாமத்தை மகிப்ப வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமே.
2: சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும். பூமி எங்கும் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உலகமும் அதன் நிறைவும் ஆண்டவரே உங்களுடையதண்டு. அப்பா, இந்த வேளையின் பூமியின் குடிகளை எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும். இந்த மாலை வேளையிலும் இந்த மதிய வேளையிலும் உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா, 7 கண்டத்தில் 199 நாடுகளில் காலை நிலைகள் ஆண்டவரே நேரங்கள் எவ்வளவுதான் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று அப்பா நீங்கள் முழங்கி இருக்கிற உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து என்னை துதிப்பீர்களாக என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் நிக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஆமேன். அவர் துதி எப்பொழுதும் எங்கள் நாவில் இருப்பதாக. அல்லே லூயா, அல்லே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே பிதாவே, தேவகுமாரனே, பரிசுத்தாவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும். நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி.

நீ அடைக்கல மாநீர் மக்கு நீரே ஆதி அந்தமில்லாம் அனாதிதவனே அடைக்கல மா

கடந்த நாளெல்லாம் வாழ்வாமல்லம்மை காருணியத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வாழ்வாமல்லம்மை காருணியத்தாலே.

அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா, உம்முடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நன்றி பிதாவின் ஆவியானவரே, இயேசுவின் ஆவியானவரே, ஆராதனைக்குரியவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறீரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஒரு தகப்பனை போல எங்களை தோளில் சுமந்து கொண்டு வருகிறீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாங்குகிறீரே, ஸ்தோத்திரம். தப்பி வைக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஏந்துகிறீரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம்.

முள்ளங்காள்யாவும் முடங்கிடுமே, மகள்வுடன் துதித்திடவே. அல்லேலூயா.

0: அல்லேலூயா அல்லேலூயா, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துன்றோம் அப்பா. அப்பா, நீங்க விரும்புகிற பரிசுத்தம், உண்மை, நீதி உங்களுக்குள்ளே காணப்படத்தக்கதாக அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே. எல்லா புகழும் மேன்மையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாவதாக. துதியும் கனமும் மகிமைக்கும் பாத்திரம் நீங்க தான் இயேசப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முழங்கால்கள் யாவும் முட்டங்கும், நாவி யாவும் கத்திரன்று உள்ளகம் முழுவலும் இருக்கிறதான நீங்கள் ஜீவன் கொடுத்ததான் ஒவ்வொருவரும், குழந்தைகளிலிருந்து கற்பத்தின் கனியில இருந்து முத்தியோர் வரை இயேசப்பா உங்களை துதிப்பார்களாக. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஜீவன் தந்தீரே, சுகம் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை எங்கும் எப்பொழுதும் மகிமைப்படுத்துவார்களாக. பப்பா, நீங்கள் யாவரையும் பொருட்படுத்துவது இந்த சங்கமம் ஆண்டவரை உமது நாமம் மகிமைப்பட முள்ளங்கட்டுக்கும் முழங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாது என்று சொல்லி அடியாளை தாழ்த்தி பரலோக தேவனை உயர்த்துகிறேன் அப்பா. நன்றி அப்பா, பொருட்படுத்தி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ் நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் சிஸ்டர் சாந்தினி, ஹானோவர், ஜெர்மனி. அந்த மகளையும் இந்த குடும்பங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக.
0: சொன்னாங்க
1: சிஸ்டர் டோலி அழைக்க போறோம், அதற்கு பிறகு சாந்தாசன் அழைக்க போறோம். பிரைஸ்லர் சிஸ்டர் டோலி, இன்றைய நாளில் உச்சாமா வந்திருக்கிறீர்கள். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆறா நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்து பாட வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழிநடத்துங்கள். ஆமேன்.
2: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்று காலை புதிதான நாளாக புதிதான கிருபையின் மூலமாக யாவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற உங்களோட மகா அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எனக்கு தாசை வேறு பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று கூறின கத்திரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையை கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்பிற்கு நாங்கள் நன்றி செலுத்துவேன். அன்பு நிறைந்த தகப்பனேன், தய நிறைந்தவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கத்தர் உன்னை காப்பார், கத்தர் உனக்கு பக்கத்தில் உனக்கு நிழலாயிருப்பார். ஆமென் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நிழலாயிருந்து இன்று மட்டும் காத்து வந்த கிரிவலுக்கு நன்றி செலுத்துற. இந்த அபிஷேக ஊழியத்தை நீங்க ஆண்டவரே தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற உங்களுடைய முகத்தை பார்த்து நாங்க ஓடுவதற்கு இந்த புதிதான வழிகளை எங்களுக்கு தெரிந்து கொடுக்கிறவங்களுடைய அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, உங்களோட வாக்கு தத்தங்கள் மூலமாக எங்களை நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தி கொண்டு வர உங்களோட மகா அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் வரவேற்றி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்க இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி நன்றி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா, உங்களுடைய அன்பையும் உங்களோட கிரியைகளையும் உங்களுடைய அற்புதங்களையும் நினைக்கும் போது அப்பா, நாங்கள் மாத்திரம் எங்கேயோ இருந்த எங்களை அன்றைய தெரிந்தெடுத்து உங்களுக்குரியவர்களாக மாற்றின இந்த மகா கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமேன். நன்றி.

கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சாரி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஆபத்திலே

வந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, உனக்கு நன்றி என்று சொல்லுகிற ராஜா, நாவாலே துதிக்கிறேன் ராஜா, அடைக்கலமே கிடக்கமே நன்றி ராஜா, அன்பே என்னாறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிற நாதா, நாவாலே துதிக்கிறேன் ராஜா. சோர்ந்து போன நேரத்தில்

வருகிறேன், அவர் இன்று வரேன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து தாங்கி வருகிற தகப்பனுக்கு நாங்கள் எவ்வளவோ நன்றி செலுத்த வேணும். சாரி பிளவீனங்கள், என்னை மன்னிக்கவும். சாரி, கத்துறத எங்களுக்கு முடியாமல் இருந்தாலும் பிசாசன எப்படி எங்களோட குரலையோ எங்களுக்கு செய்ய முடியாமல் எங்களைய பிளவீனப்படுத்துகிறோம். ஆனால் நாங்கள் கத்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு கத்தருக்குள்ள செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனவர் பிளவீனத்தில் தான் அவர் பலன் கொடுக்குறன்னு சொன்ன கத்தர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். இப்பொழுதும் வாக்குத்தத்தின் படி எங்கள் மத்தியில் உள்ளாவி கொண்டிருக்கிற பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், அந்த பரிசுத்தரான எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துகிற தகப்பனுக்கு நாங்கள் எவ்வளவோ நன்றி செலுத்த வேணும். நாங்கள் முழு இருதயத்தோடு முழு அன்போடு முழு இருதயத்தோடும் அவருக்கு நாங்கள் எங்களோட சரீரத்தை தூய வழியாக ஒப்பு கொடுங்க பொழுது அவர் எங்களுக்கு அதிகமான அற்புதங்களை செய்து இன்னும் அதிகமாக சாட்சியாக நிலவின நேரத்தில் எழுந்து பிரகாசி என்று அவரோட வல்லவையை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறார். அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துகிறேன். என்ன தடைகள் எனக்கு தடைகள் வந்திருந்த பொழுது கத்தர் சொல்றார், நீ போ, நான் உன்னை முன் வாயத்திறப்பேன், நீ போ. கத்தருடைய வார்த்தையில் எவ்வளவு ஜீவன் உள்ளது என்பதை என்றை ஜீவியத்தில் எனக்கு அனுபவிக்கக்கூடியதாக இருக்கு. இப்பொழுது நாங்கள் கத்தர் சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது அவர் எங்களை அதிகமாக அவர் துதி பாடலை கொடுத்து சபையை எழும்பி பிரகாசி சபையை இன்னும் அதிகமாக உண்மையில் நான் அன்பு வைத்திருக்கிறேன். எனக்காக நீ என்ன செய்வா? ஏசியாவுக்கு சொன்னது போல யாரை நான் அனுப்புவேன் என்று கூறும் பொழுது அவர் ஏசாயா எழுப்பி போனார். அதன்படி அவரது நாவை தொட்ட தகப்பன் எங்களுடைய நாவை எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இன்னும் அதிகமாக அவருக்கென்று எழுந்து பிரகாசிப்பதற்கு புதிதான ஒளிவை கொடுத்து எங்களை புதிதாக்கி எங்களை அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குறார். அதபடியா நன்றியப்பா, நன்றியப்பா. உங்களால கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மனதுருகி கரம் பிடித்து அதிசயம் செய்பவரே உங்க சித்தம் என்று சுத்தமாக என்று சொல்லி குருடர்களை பார்த்து, அப்பா நான் குருடனை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர். உம் கரத்தால் ஆண்டவரே, உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. உம் காயத்தாலே குணமானேன். ஒரு கோடி கோடி சோத்திரம் என்று அப்பா உங்களுக்கு மட்டுமே நன்றி, நன்றி, நன்றி. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, எங்களுக்கு அப்பா சுகம் தந்து உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக பிரகாசித்து உங்களோட ஒளியை கொடுத்து வழிநடத்து கிருபேலுக்கான நன்றி. ஒவ்வொரு ஆத்துமாக்களை மாண்டவரை நீங்க தெரிந்தெடுத்தீர்கள், எங்களை நீங்க தெரிந்தெடுத்த அந்த அன்புக்கு நன்றி சொல்லுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா.

0: ஹலோ,
1: புரியல, நில்லுங்கம்மா.
0: ஓகே,
2: நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா.
1: சவுண்டை பார்த்துக்கொள்ளுங்கம்மா, பேக்ரவுண்ட் சவுண்டை பார்த்துக்கொள்ளுங்க, சத்தம் வருது.
0: ஓகே ஓகே, மேனி
2: உலையான சேற்றில் சேர் உலையான

0: ஐயப்பா, நீங்க நன்றி நன்றி உள்ள தகப்பனுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும். இலவசமாக கொடுத்த ஈவே ஆண்டவரே, நாங்க ஏனவதான மாதிரி உபயோகிக்கமைக்கு உங்களுக்குரியவராக என் அதிகமாக பரிசுத்தராகிறேன் ஐயா. அப்பா பிதாவே என்பான
1: மட்டும் இல்ல போல் வந்துருந்தா அப்படியே அதுல எடுங்க.

0: இதுல சவுண்ட கட் பண்ணது நான் மெத்ததுல கால் பண்ணிருக்கேன் அதுல ஆன்சர் மெத்த போன்ல இந்த மெத்த போன்ல
1: எனக்காக வேண்டி உயிர்த்தேன் எனக்காக வேண்டி ஜீவன் கொடுத்தேன் அந்த ஜீவன்ல அவ்வளவு பெல்லன்னு அன்பும் கிருபையும் உள்ளது ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் நடத்துறவங்க கூட அன்புக்கு கோடி கோடி நன்றி அப்பா ஆமே நாங்க இந்த இயேசு ராஜாவை பார்ப்பதற்கு எங்களை எவ்வளவு அதிகமாக அவர் பாதத்தண்டையில் எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை கொடுத்து அந்த ஜெப வரங்களினால நிரப்புவதற்கு அந்த அந்த அந்த ஈவுகளை கொடுப்பதற்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவரும் போதுமானவரா இருக்கிறார். நாங்கள் அவரை தேடி போகவில்லை அவரங்களை தேடி வந்தார். அதுக்காண்டு இந்த இந்த இந்த ரட்சிப்பை கற்றலை இடவனும் என்று இந்த முடங்கக்கூடியதாக எங்களை அழைத்த அந்த அன்பு நேசருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்த இந்த

பரிசுத்த கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில்

எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே எந்த உள்ளம் நன்றியால் நினை நிறைந்திடுதே எந்த பாக்கிய

0: ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உங்களோட முகத்தை உங்களை நாங்க ஒரு போது அப்பா உங்களோட வருகையில நாங்க எடுப்படுவதற்கு, நாங்க குற்றமற்றவர்களாக நாங்க வாழ்வதற்கு ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு பரிசுத்தமானவர்களையும் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாகி உங்களுக்குரியவராக நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. முடியாம இருந்தால் இந்த காலை நேரம் எனக்கு புதிய கிருபையை தந்து வழிநடத்தின கிருபைக்கு நன்றி அப்பா. கிருபையினால முடிசுற்ற தகப்பனே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே அப்பா பலவீனத்துல பலவீனங்களை கொடுத்து அதிகமாக உங்களுடைய அன்பால நிரப்பி அநேகருக்கு நாங்கள் ஜீவனுள்ள சாட்சியாக இருப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்க நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வரே மக்கு நன்றி. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதது. அதனுடைய இப்பொழுதே எங்கள் எங்கள் மக்கள் இந்த இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இங்க விவரிக்க முடியாத அற்புதங்களை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற உங்களோட மகா கிருபைக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி ஜொபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த இயேசு ராஜனை நாங்க பார்ப்பதற்கு, அவர் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுப்பேன். நன்றி இயேசுவே. எல்லா கன மகிமை அவருக்கே உரியது என்று கூறி ஜபிச்சு அவரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி. இவர் நித்திய அமைச்சர் நிகழ்ச்சியை நடத்துகிற சோதரி. இந்த சோதரியை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ரஞ்சன் தாசன் தாய்க்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ரஞ்சன் தாசன் அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திர கணையா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாட வந்திருக்கிறார். இப்ப உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழிநடத்துங்க. ஆமே,
2: இன்றைக்கு நாங்கள் அவரை அவருடைய தழும்புகளை அவர் தழும்புகளை உயர்த்த போகிறோம். இயேசு நாமத்தை உயர்த்த போகிறோம். ஏசாயா 53:5 வசனத்தின்படி நம்முடைய மேதங்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை இயேசு மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஒவ்வொருவருக்காக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நோய்கள் அவர்களுக்கு

தழும்புகளுக்கு ஆராதனை. ஆண்டவரே, உடைய தழும்புகளை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த விண்ணப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய உம்முடைய தழும்புகளால, உம்முடைய இரத்தத்தினால் அவர்கள் அவருடைய பாவங்களை கழுவி தழும்புகளால் சுகம் கொடுத்து நீர் வாழ வைக்க போகிற கிருபைக்காக இந்த நேரத்தில் நீர் உறங்கி ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணமாகிறதற்காக, குணமாக்குறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசுவின் தழும்புகளுக்கு ஆராதனை. ஆண்டவரே, கைகளில் வடிந்த தழும்புகள், ஆணியினால குற்றப்பட்ட தழும்புகள், ஈட்டியால குற்றப்பட்ட தழும்புகள், சவுக்கால் அடிபட்ட தழும்புகளை தியானிக்கிறோம். அந்த தழும்புகளால ஒவ்வொருவரும் குணமாக்குவார்களாக. ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம்.

ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் சாத்தாங்கிப்போ ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் ஏசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நாம் சுமக்க தேவையில்லை. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். அவருடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. நீ மனம் இறங்கும் தெய்வம் அல்லவா? இந்த நேரத்தில் யார் யார் வீடுகளோடு நோய்களோடு இருக்கிறார்களோ இந்த நேரத்தில் நீர் சுகம் எடுக்கும்படியாக இறங்கும்படியாக வந்திருக்கிறோம். மனம் இறங்கும் தெய்வம் ஏசு சுக

ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருடைய வாழ்வில் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக

ஒவ்வொருவருக்கும் நீ சுகம் கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும்படியாக நீர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறீர். அன்று கிறிஸ்துவில சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கிறது போல இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சகல நோய்களையும் சகல வியாதிகளை குணமாக்கும்படியாக உம்மிடத்தில் அமர்ந்திருக்கிறோம். வாடமியுந்தன் கூடாத

ஆதாயமாக்கி கொண்டாய் அமடுரே. ஆற்ற குட்டி சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு

அசையாமல் உறுதியுடன் செய்யப்படுவோம். படிக்கிறதுக்கான நன்றி. சுகம் பலன் நமக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பாரு.

0: ஆண்டவரே, நம்மோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி அப்பத்தை கேட்டால் கல்லை கொண்டு போயினா, மீனை கேட்டால் பாம்பை கொண்டு போயினா, அப்படாதவர்களாக உலக தப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையாக நீங்களை கொடுத்து அனுப்பியிருக்கும் பொழுது, இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தினால் என்ற அப்போ மீந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக. ஜார் ஜார் வேதனையோடு துக்கத்தோடு சுகத்தோடு கவலையோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரும் சுகமடைந்து ஆரோக்கியத்தோடு அவருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தில் சுகம் பெற்று உம்முடைய ஊழியத்தை செய்ய செவியாக ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன். பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
2: Amen. இதுவரை
1: recording in progress.
2: பாடல்களை பாடுறோம். ஒப்புக்கொடுக்கிறேன்.
3: ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவரே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனாகிய தேவனே, ராஜா தேவனே, அப்பா உம்முடைய ஆலயம் ஐயா, ராஜா தேவனே, ஆண்டவரே நீர் நடமாடுகின்ற ஆலயம் அப்பா ராஜா. இந்த இடத்திலிருந்து ஐயா ராஜா உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு போய் உம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நான் ஒப்பு தந்திருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களை ஆசாரியர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் ஆண்டவரே தேவனுடைய தூதை ஆண்டவரை கொண்டு வருகிறவர்களாகவும் ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஒருவன் ஏற்படுத்தப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்தின்படி ஐயா ராஜா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா தேவனே உம்முடைய தூதை கொண்டு வர நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இயற்கலந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என்னாவி கர்த்தருக்குள் களி கூறுது. ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என்னாவி கர்த்தருக்குள் களி கூறுது. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், என்னை பாக்கியவதி என்று சொல்ல வைத்தார். வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே, வல்லமையானவர் மகிமையானதை எனக்கு செய்தாரே. இயேசு நாமம் ஊற்றுண்ட தைலம், இயேசு நாமம் ஊற்றுண்ட தைலம். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என்னாவி கர்த்தருக்குள் களி கூறுது. ஹலிலுயா. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஐயா ராஜா உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகபலன் ஆரோக்கியத்துக்காக கிருபைக்காக உமக்கு

0: நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராகி தேவனே, அன்றைக்கு அன்னாள் ஆண்டவரே அப்பா தகப்பனே, தன்னுடைய முதிர் வயதிலும் ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே இருந்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாளப்பா, உமை கெபித்து கொண்டிருந்தாளப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே தகப்பனே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா, இந்த நாள் உம்முடைய நாள் அப்பா ராஜா, இதிலே நாங்கள் கழிவூர்ந்து ஆண்டவரே மகளை கடவோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே ஆண்டவரே தொடங்குகின்ற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதித்து மகளை என் ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படி செவிக்கிறீங்க கர்த்தாவே. உம்முடைய ரக்கத்தின் கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட மத்திய 6 அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். 6:5 அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது, ஹலேலூயா, மாயக்காரனை போல அங்கே இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இந்த 6 அதிகாரத்திலே ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து, ஜெபத்தின் அடையாளங்களை குறித்து, ஜெபத்தின் தாற்பரியங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் போது, ஆனால் பாருங்கள், ஜெபம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனபடினால் தான் இந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவராகிய தேவன் மத்திய 6 அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், அங்கே நீங்க ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றிய நீ ஜெபம் பண்ணும் போது, ஹலேலூயா, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். ஆனபடினால் இந்த ஜெபம் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் என்பதை நாங்கள் குறித்து கவனித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜெபத்துக்கு எத்தனையோ அங்கே திருஷ்டாந்தங்கள், எத்தனையோ வர்ணனைகள், எத்தனையோ வர விளக்கணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக என் ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லுகிறது, அங்கே ஜெபம் என்பது ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லுவது. ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நடந்தது, நடக்கிறது, நடப்போறது, நம்முடைய பயங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எல்லைகள், நம்முடைய இலக்கங்கள், நம்முடைய தடைகள், நம்முடைய மாற்றங்கள், நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் எங்கள் அப்பாவுக்கு சொல்லுவது தான் ஜெபம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இதை சொல்லக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்பது அல்ல, அவர் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. அங்கே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நமக்கு இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வேதனை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு நெருக்கம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு தடை வந்தா, ஒரு வியாதி வந்தா, ஒரு வாதை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு நொறுக்குதல் வந்தால், அன்புள்ள ஆண்டவிடத்திலேதான் நான் சொல்லுவது வழக்கம். அதிகமாக என்னிடத்தில் எத்தனையோ நோட் புக்குகள் இருக்கிறது, அந்த புக்குகள் எழுதி எழுதி ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லி சொன்னால், என்னுடைய அப்பா தான் எனக்கு எல்லாவற்றிலும் ஆதாரம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஜெபம் என்பது முக்கியமான ஒரு காரியம். இந்த நாள் காலையிலே என் ஆண்டவர் அங்கே தானியல் புத்தகத்திலிருந்தும் சில காரியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுதான் இந்த நாளிலே நான் வாசித்த பகுதி. ஹல்லேலூயா. அங்கே தானியலை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமுள்ளவர்களுமாய் சில வாலிபர்களை கொண்டு வரவும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தானியலை குறித்து பார்க்கின்ற வேளையிலே அவர்களுடைய அச்ச அடையாளங்களை குறித்து அங்கே வேதம் அழகாக வர்ணித்து கூறுகிறது. வேதம் பொய் சொல்வதல்ல. ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய நாமிலிருந்து, பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலிருந்து, பரிசுத்த பிள்ளைகள் மூலம், பரிசுத்தவான்கள் மூலம் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆனபடினால் இந்த தானியலையும் அவனுடைய நண்பர்களும் ஒரு சாதாரண மனுஷர்கள் அல்ல, அவர்கள் அறிவில் தேர்ந்தவர்களாயிருந்தார்கள், கல்வியில் நிபுணராயிருந்தார்கள், அங்கே மாசு இல்லாதவர்களாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரங்கத்திலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, ஹலேலூயா, அதை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரங்கத்திலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, ஹலேலூயா, குறை இருக்கிறதா, மற்றவர்களை பற்றின காரியங்கள் இருக்கிறதா, கசப்பு இருக்கிறதா, வெறுப்பு இருக்கிறதா, கோபம் இருக்கிறதா, உக்கிரவு இருக்கிறதா, அங்கே மற்றவர்களை சேதப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடி நான் பாருங்கள், அங்கே இப்படிப்பட்ட மாசு இல்லாத இந்த தானியலின் நண்பர்களை குறித்து வேதம் வர்ணித்து காண்பிக்கிறது. அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே அவர்கள் அங்கே ராஜ சமூகத்து உணவை அவர் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதன் பிரகாரம் தேவனிடத்திலே அவர்கள் அங்கே கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதாவது பாருங்கள், அவர்கள் அந்த பிரதானியுடன் பேசுவதற்கு முன்பாக அவர்கள் தீர்மானித்திருக்கிற காரியம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கின்ற தீர்மானங்கள், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் காரியங்களை நடத்த வேண்டும், இப்படித்தான் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஹலேலூயா என்கிற தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நம்முடைய சிந்தனையில் வருகின்ற தீர்மானங்கள் தேவனை கனப்படுத்துகிறது. ஹலேலூயா, வேதம் சொல்லுகிறது அவர்கள் வீணான சிந்தனைகளிலே, ஹலேலூயா, தேவனை மகிமைப்படுத்தாமலும், ஹலேலூயா, அவர்கள் வீணான சிந்தனைகளை தேவன் என்ன செய்தார், அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு அவர்களை அங்கே அங்கே அவர்களை வெறுத்தார் சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வீணான சிந்தனைகள், ஆனபடி சிந்தனையில வருகின்ற தீர்மானங்கள் தேவனை சென்றடையிறது. அன்புக்குரியவர்களே, ஆனபடி நான் அவர்கள் எடுத்த தீர்மானம் அன்புக்குரியவர்களை தேவனை அங்கே கனப்படுத்துகிறது. அங்கே தேவனுடைய நாமத்தை அவர்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துகிறது. மற்றவர்கள் காணாவிட்டாலும் கூட அந்த பிரதானி அதை காண்கிறார், ஹாலேலூயா. அதற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன, அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அவர் சொப்பனத்தை மறந்தாரோ அல்லது மறக்காது போல மறந்தாரோ தெரியவில்லை, அது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அந்த சொப்பனத்தை சொல்லுவதற்கு அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒருவராலும் முடியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த ஞானிகளை கொல்லுவதற்கு அவர்கள் வகதீடுகிறார்கள். அதுல அங்கே தானியலும் அவனுடைய நண்பர்களும் அடக்கமாயிருக்கிறார்கள். இங்கேதான் ஒரு ஜெபத்தை குறித்து நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அங்கே இதை கேள்விப்பட்ட வேளையிலே, ஹாலேலூயா, அதை பாருங்கள், கேள்விப்பட்ட வேளையிலே அது மட்டுமல்ல, இந்த தானியலுக்கு அந்த அந்நிய தேசத்திலே அந்த பிரதானிகள் கண்களில் எல்லாம் தய கிடைக்கிறது, ஹாலேலூயா, இரக்கம் கிடைக்கிறது. அங்கே அந்த ராஜாவுடைய சமூகத்து உணவை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்து அவன் கேட்கின்ற வேளையிலே கூட அந்த பிரதானி என்ன செய்கிறார், அங்கே இவர்களுக்கு அங்கே உதவி செய்கிறார், தய செய்கிறார். அவர்களிடத்தில் அணுகுவதற்கு கூட தானியலுக்கு மிகவும் சுலபமாயிருந்தது. ஏனென்றால் தானியலுடைய காரியங்கள் அப்படி இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. அதே போல இங்கேயும் பாருங்கள், இந்த கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்படுகின்ற வேளையிலே அங்கே அதிபதியாகிய ஆரியோகோடே, ஹாலேலூயா, இந்த அதிபதியோடும் கூட அவனுக்குள்ளே ஒரு சுலபமான நெருக்கம் இருந்தது, சுலபமான ஒரு சம்பாஷணை இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவனாயிருக்கிறார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனபடினால் பாருங்கள், இந்த காரியங்கள் வெளிப்பட்ட வேளையிலே அங்கே தானியல் செய்த ஒரே காரியம், பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஜானிகளும் கூட அங்கே அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிசாவேல் அசரியா என்ன தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவிக்கிறார். ஹாலேலூயா. அவருடைய நோக்கம் என்ன, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தான் மட்டும் தப்புவதல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்கள் அந்த அஞ்ஞானிகள் கூட, ஹாலேலூயா, அந்த தேசத்தின் ஞானிகள் கூட, அந்த தேசத்தின் மற்ற ஜனங்கள் கூட, ஹாலேலூயா, அழியாதபடிக்கு, இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கமா இருக்க வேண்டும். ஹாலேலூயா. இதைத்தான் தேவன் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிற. ஆனபடினால் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவன் தன்னை மட்டும் மையமாய் வைத்து பார்க்கவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா, வேதம் நமக்கு போதிக்கின்ற காரியம் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஹாலேலூயா, உன்னுடைய எண்ணத்தின்படி, உன்னுடைய சிந்தனையின்படி, உன் மாம்சத்தின்படி, உன்னுடைய காரியங்களின்படி நோக்காமல் தேவனை குறித்து பார்க்க வேண்டும். முதலாவது ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனபடினால் பாருங்கள், தானியேலுக்கு அந்த நேரத்திலே தன்னுடைய நண்பர்களுடைய உதவி தேவை. அந்த எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், ஹலேலூயா, அது பரலோகத்தையும் அசைக்கும், இந்த தேசத்தையும் அசைக்கும். தனக்கு அந்த காரியம் தன்னுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அன்பு பிரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் பாருங்கள், அங்கே பின்பு அக்காலங்களில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஹலேலூயா. அப்போ நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள். ஹலேலூயா. தானியேலுக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஹலேலூயா தேவனுக்கு முன்பாக அங்கே சுத்தமாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. அங்கே இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் அங்கே தேவனை தரிசிக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்திலே நாங்கள் ஜெபிக்கவும் முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் உள்ள தேவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவிருந்த தேவன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் பாருங்கள், இந்த காரியத்தை அவன் நண்பர்களோடு அங்கே சேர்ந்து ஜெபித்த வேளையிலே அங்கே மற்ற நண்பர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை. யார் முன்னின்று இந்த காரியங்களை செய்கிறானோ அவனுக்கு இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புள்ள தேவன், தேவன் எப்பொழுதுமே நல்லவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர் பார்க்கிற பிரகாரம் தேவன் நம்மை பார்க்கிற தேவன் அல்ல. ஹாலேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் நம்முடைய இருதயங்களை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் பாருங்கள், அங்கே தானியேலுக்கு இந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறார். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. பாருங்கள், பிலிப்பியர் 4 சொல்லப்படுகிற உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் நாடும். ஹலேலூயா. பிரேயர் வித் தேங்க்ஸ் கிவிங். ஹலேலூயா. அதாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்பா, அவரிடத்தை கேட்கிறதை அவர் நமக்கு திரும்ப தருகிறவர் என்கின்ற காரியத்திலே நாங்கள் அதை அவரை விசுவாசிக்க வேண்டும். ஹலேலூயா. அவனுடைய தானியேலுக்குள்ளே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த நன்றி உணர்வு இருந்தது. ஹலேலூயா. பாருங்கள், நன்றி இல்லாத ஒரு மனுஷன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக் கொள்ள முடியாது. ஹலேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆராதனைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் வருகிறோம், இந்த ஓய்வு நாளிலே வருகிறோம். ஹலேலூயா. சபை கூடி வருதலை நாங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. தேவனுடைய, தேவன் இந்த வாரம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் நம்மை அழைத்ததுக்காக, அவர் நம்மை ரட்சித்ததற்காக நாங்கள் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஹலேலூயா. அது மட்டுமல்ல, தாவீது சொல்லுகிறான், சகோதரர்கள் நடுவிலேயுமே துதிப்பேன், என் சபை நடுவிலேயுமே துதிப்பேன். அங்கே சங்கீதம் 133 சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. ஹலேலூயா. அதுபடினால் பாருங்கள், தேவனுடைய நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, ஹலேலூயா, சிறிதா இருக்கலாம், அது பெரிதா இருக்கலாம், தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. அதுபடினால் அங்கே தானியேல் சொல்லுகிறார், பாருங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். ஹலேலூயா. இருள் தங்கும் என்று சொல்லவில்லை, வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஹலேலூயா, என்ன காரியமா இருந்தாலும் கூட தேவனுடைய ஆராதனையை நாங்கள் விட்டு விடவே கூடாது. ஹலேலூயா. அங்கே தானியேலுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்படுகின்ற காரியம். ஹலேலூயா. எந்த நிலை வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையும், தேவனுக்கு என்று சொல்லி நாங்கள் நன்றி சொல்ல பழக வேண்டும். தேவனிடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லி நாங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் இரக்கத்தின் பிதாவே, ஆண்டவரே ஜெபங்களை நீ கேட்கிற தேவன் ஆயிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் ஐயா தேவ கிருபையும் தேவ தயவும் தேவனுடைய உணர்வும் எங்களோடு கூட இருந்தவங்களை வழி வெளிப்படுத்துகிறபடியால் வழி நடத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவ கிருபை கூட இருப்பதாக அருமையான ஆண்டவரே தேவனே மகேந்திரம் ஐயாவே ஆண்டவரே சொரன் லெஸ்லி ஐயா ஆண்டவரே அந்த குடும்பங்களையும் நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழிய மெம்பர்ஸ்களை ஆசீர்வதியும் ஐயா ராஜா ஆண்டவரே மக்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. தானியலும் அவனுடைய நண்பர்களும் ஆண்டவரே புத்திக்கும் அறிவுக்கும் அடுத்த விஷயத்தில் 10 மடங்கு சமர்த்தர்களும் சொல்லப்பட்டதன் பிரகாரம் அநேக ஆண்டவரே தானியலை போல ஞானமுள்ள பிள்ளைகள் எங்கள் ஊழியங்களிலும் ஆண்டவரே தேவனே இந்த சங்கம ஊழியத்திலும் வந்து சேரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தை கலக்குகிறவர்களாக ஆண்டவரே உலகத்தை மாற்றுகிறவர்களாக எங்களோடு கூட இருக்கிறவர்களே ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்துகிற ஜனங்களை ஆண்டவரே தேவனே திருச்சபைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி செபிக்கிறோம். ஊழியங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி செபிக்கிறோம். நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்புத்தந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன்
1: நன்றி பாச நோகோமி லோகன். இன்றைய நாளே தானியலுடைய விசேஷ தாவி எப்படி நடக்க நடந்தது என்பதை மிக தெளிவாக சொன்னீங்க. மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இன்றைய நாளில கையிட்டு செய்யும் ஆராதனைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன்
1: தொடர்ந்து நாங்கள் முடிவு தேர்ந்தெடுப்போம். ரஜினி
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன் காட் பிளஸ் யூ. நன்றாக நடந்தது நன்றாக நடத்தினீர்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் சர்வீஸ் தட் வி ஹவ் பீன் லார்ட் ஜீசஸ் கோயிங் த்ரூ லார்ட் இன் டு த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் லார்ட் அஸ் யூ லார்ட் ஹவ் பீன் கமிங் லார்ட் அண்ட் பிளஸிங் அஸ் லார்ட் வித் அ வண்டர்ஃபுல் மெசேஜ் தட் பாஸ்டர் நஹமி லோகன் ஹஸ் பீன் கமிங் அண்ட் ஷேரிங் வித் அஸ் லார்ட் ஃப்ரம் டேனியல் Lord, a man, Lord, a man who has been such an example, O God, from the Old Testament, Lord, that you had raised him up, Lord, in a way, Lord, that this has been speaking to us, Lord, into our own lives, Lord, how he made a difference, Lord Jesus, in the way, Lord, that you raised him up, Lord, O God, to make a difference, not only, Lord, upon his own life, Lord, coming through, Lord, and me, and affecting, Lord Jesus, the government and the community and the places that he had been, Lord, representing, Lord, and the people that he had been with, Lord. That is the example he has showed for us, Lord, through this very message, Lord, that you have been coming through. Lord, we thank you, Lord, for the way you have challenged us in our own hearts, Lord Jesus, to become that very light of the gospel, the very salt that you have called us to be, Lord, that we will be, Lord Jesus, the same way, Lord, making that impact upon the communities that we live and upon the people and the places that we, Lord, are in contact with, Lord. Every single day of our lives, Lord. So this is, Lord, a call, a message, Lord, that has been, Lord, touching many nations of the world, many people that have been listening and been blessed by it, Lord. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for the very first time that the sister has been coming from India, Sister Hepzibah, Lord, bringing her, Lord, and blessing us, Lord, with her praises and thanksgiving and adoration, Lord, coming and worshiping with us, Lord. So we thank you, Lord, for her ministry as well. And following that, Lord, we had Lord Jesus, Sister Arya Raja also, Lord, coming and worshiping as usual, Lord, with praises and thanksgiving, Lord, from Scarborough, Ontario. And following that, myself, Lord, Sister Anjini Alangarmani, who has been worshiping from Vancouver, British Columbia, Canada. And right after, we had Lord Jesus from Hanover, Germany, Lord Jesus, coming and worshiping with us from Sister Shanti, who had been taking time and worshiping and thanksgiving, Lord, coming to you, Lord, from that nation as well. We thank you for that, Lord. And right after, we had Sister Dolly coming and worshiping once again, Lord, despite the fire that has been causing some issues in the wind and the direction of how it comes through and interfering with her throat and everything, Lord. In spite of that, she was able to sing and praise you and worship you from Calgary, Alberta. Sister Dolly, who has been Lord Jesus, bringing forth much of the thanksgiving and worship that we have been, Lord Jesus, blessed with, Lord. So we thank you, Lord. Touch her, Lord. Heal her, Lord, of her throat, Lord, and everything that affects her lungs, Lord, because of the fires and the problems, Lord, in the air. Lord, we thank you, Lord, for clearing all of that in Jesus' name. Lord, we thank you for that. We also thank you, Lord, following that we had Pastor Anton Rasanayam, who also came and worshipped and blessed us, Lord, with his praises and thanksgiving and adoration in a wonderful way, all of them, Lord, coming, Lord Jesus, and joining us, Lord, and bringing forth, Lord, such a worship coming before you, Lord, joining with the nations of the world. So we thank you, thank you, thank you, Jesus. Now we also thank you, Lord, for Brother Mahendran, who has been hosting Lord Jesus day in, day out, morning, yesterday and today also, Lord, as you have called him out, Lord, and using him, Lord, in this manner, Lord, that this is nothing but your strength, that but your power and your grace, Lord, that, Lord, emanates, Lord Jesus, to be able to stand still and see the salvation of God in our lives to come through, Lord, and you are using him in this manner. Lord, continue, Lord Jesus, to put your arms of love and protection around him with your grace and strength upon him, Lord. So we thank you for that. We also thank you, Lord, for the dedication and service and time given, Lord, from Brother Leslie, Lord, and even Sister Rita working alongside, but over the weekends, Lord, our Brother Leslie has been given this burden, Lord, for such a ministry to go on, Lord. And now, Lord, also doing all the recordings, Lord, that, Lord Jesus, to go on to the other media networks, to YouTube, to also Facebook and all the rest of it, what it takes, Lord, all comes through the dedication that it takes with all that you give, Lord Jesus, by your grace and your strength alone, Lord. So we thank you, Lord, for all of these families that have been coming from the network, Lord. They have been coming and joining us from the nations of the world, Lord, for the praises and thanksgiving that has been going forth. And for all the listeners that have been blessed immense, both Lord Jesus, emanating, Lord, through their hearts and their lives, coming throne of grace, as you have been exalted, praised and honored and lifted up and glorified. So we thank you, Jesus, on this wonderful day, as many that would still go on with their church services, as Pastor Naomi Logan also is getting ready for her own church service as well. We give them all to you, Lord, all the rest of the church services that are going on in the North American continent and all the rest of them that have already finished their services and going on to their first day of the week and Lord, even on a Monday, Lord. So we give them all to you, Lord Jesus. Thank you, Lord. Bless them. We pray in Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajini Arangamani, for your closing prayer. நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் டோலி, மைக் ஆன் பண்ணுங்க. என் ஆத்மாவே சொல்லுவோம்.
3: அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
4: ஆமீன், ஆமீன். அருமையாக வழி நடத்தினீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே இணைந்து கத்தருடைய ஊழியங்களை செய்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையில் அதிகாலை வேளையில் இணைந்த சௌதரி ரஞ்சினி அலங்காரமணி, சௌதரி டாலி அவர்கள் இதுவரை நேரம் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அருமையாக சௌதரி மிஸ்ஸஸ் அரிய ராஜாம்மா அவர்கள் அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, ஆராதனைக்கூடாக வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே முதல் முதலாக அல்ல, எங்களுடன் ஊழியம் செய்த சகோதரி எப்சிபா அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாக ஊழியங்களை செய்தார்கள். ஆனாலும் கத்தர் இந்த வேளையிலும் இணைத்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இணைந்த பாஸ்டர் ரஞ்சன் ராசனயம் அவர்கள், சகோதரி சாந்தினி அவர்களுக்கும் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருந்தார்கள். இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த ஜெபங்களை, தேவ செய்திகளை எடுத்து வந்த ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தருடைய ஆசீர்வாதம் இந்த அபிஷேக ஆராதனையோடு ஒருவரோடும் தங்குவதாக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமேன்.
4: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனை உபவாச ஜபத்துடன் வழிநடத்தப்பட்டோம். சகோதரன் மகேந்திரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து ஹோஸ்டாக வழி நடத்தினார். இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும், திருவசதி எடுத்து வந்த ஒவ்வொருவரையும் கத்திர தாமை ஆசீர்வத்து வழி நடத்துவார். கத்திரக்கரத்திலே உங்களில் ஒருவரின் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை நாளிலே நேரடி ஒலிபரப்பிலே காலை வேளையிலே ஜப வேளையிலே திரும்பவும் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுவோம்.
5: நன்றி.
4: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்து.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கனவுகள் மனம் தரும், தெஞ்சல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசைத்தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள். கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதியின் முன் வாருங்கள். கைகளை தட்டி பாடுவோமா. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்ற அநேக பாதைகளை என் தேவன் அறிவார். இக்கட்டு நேரத்திலும் வேதனையின் மத்தியிலும் தனிமையின் நாட்களிலும் நான் சென்ற பாதைகளை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவால் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு சபையை இக்கட்டின் மத்தியில் நடத்துவதற்கும் தூக்கமில்லாத நேரங்களில் என் கையை பிடித்து தாங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் மறக்க வேண்டாம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தயவால் எங்களை தாங்கிக் கொள்வார், எங்களை வழி நடத்துவார். ஆபரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக நான் என் வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. 36 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்து இந்த 20,000 பேருள்ள சபையை கட்ட என் கிருபை தந்தேன் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தர்மியான பாடலை எனக்கு தந்தார். என்னுடைய தயவு உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டார் ஊழியம் வெளியிடும் அபிஷேக கீதங்கள் 9 மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 34:1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் குடும்பமாக இந்த ஒளிநாடாவை கேட்டு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அபிஷேக கீதங்கள் இந்த 9 இயற்றி பாடியவர் இவாஞ்சலிஸ்ட் டி கெனடி பிரேமா. இதற்கு இசை தென்றல் ஏசி தினகரன் அவர்கள் இசை அமைத்துள்ளார்கள். இந்த சிடிக்காக உலக பிரசித்தி பெற்ற ஃபாதர் எஸ்ஜி பிரெக்மன்ஸ் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள்.
1: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அபிஷேக கீதங்கள் வெளியிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரர் கென்னடி பிரேமாவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரடியாக ஜபத்தோட்டத்தில் வந்து அவர் ஊழியம் செய்தது ஆச்சரியமாக இருந்தது. ஆம் பிள்ளைகளே, அவருக்குள் அந்த அபிஷேகம் இருப்பதை நான் கண்டேன். அதுவும் விடுதலை அபிஷேகம், விடுதலை கொடுக்கிற அந்த அபிஷேகம் அதிகமா இருக்கிறதை நான் கண்டேன். இரவு ஜெபம், யாரையுமே தூங்க விடல, அசுத்த ஆவிகள் அலறி ஓடின. அநேகர் விடுதலை பெற்று சாட்சி சொன்னார்கள். ஜனங்கள் திருப்தியோடு வீடு போனார்கள். ஒரு காவல்துறை இருந்து கொண்டு அருமையான கென்னடி பிரேமா ஊழியம் செய்வது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாத்திரம் குடும்பமாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும், இதை நான் உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த அபிஷேக கீதங்களை ஜெபம் செய்து உங்களுக்கு முன் வைக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா, அபிஷேக கீதங்களை கொடுத்து தர்மியான கென்னடி பிரேமாவை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே, நன்றி அப்பா. காவல்துறையில் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட தருணம் கொடுத்து நேகருக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இப்ப இருப்பதை பார்க்கிலும் ஊழியம் இன்னும் விரிவாகட்டும், 1000 மடங்கு. தேங்க்யூ. 30 அடையாளங்கள் இன்னும் ராஜாவே. இவர் இருக்கிற காவல்துறையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஊழியமாய் உம்மை எடுத்து காட்டுகிற, உம்மை தூக்கி நிறுத்துகிற கிதியோனாக அப்பா, இக்கால ஊதும் போதெல்லாம் எதிரி ஓடும்படி வெளிச்சத்தை தூக்கி காட்டுகிற, வசனம் என்ற வெளிச்சத்தை காட்டுகிற கிதியோனாக இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. குடும்பம் எழுந்து பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உலகம் எங்கும் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறவர்கள் அந்த வல்லமையில் நிரப்பப்படுவார்கள். இந்த மகனுக்குள் இருக்கிற அந்த நேசம் ஜனங்களுக்குள்ள நதியாய் பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக, ஒவ்வொரு பாடலும் ஜனத்தை விடுவிப்பதாக. நன்றி அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று பாடின அறுவை போதகருக்கு நன்றி. இப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, கர்த்தரே அதை உண்டாக்கினார். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படி போற்றி பாட வருகிறார் அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது, அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறல்களையும் உம்மேல் சுமந்தி என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்கிறாக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளை நீ மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும். இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமேன். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சில நாட்களுக்கு முன்பு மிகுந்த நெருக்கமான ஒரு பொருளாதார சூழ்நிலையின் போது நானும் என் மனைவியும் மிகுந்த கலக்கத்தோடு அமர்ந்திருந்தோம். என்ன செய்வதென்று வேதனையோடு யோசித்துக் கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையிலே ஜெபிக்கலாம் என்று அமர்ந்த பொழுது ஏசப்பா ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். மகனே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரம்தான் என்று. அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து மார்த்தாலை போல கலங்கி விடுகிறோம். இது எப்படி ஆகுமோ என்று குழம்பி நிற்கிறோம். வசனங்களை அறிந்திருந்தாலும் நெருக்கங்கள் வரும் பொழுது பதறிப்போய் எல்லாம் முடிந்தது என்று யோசித்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை முற்றுக்கு கொண்டு வர ஆண்டவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற ஊழியம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆரம்பித்தவைகளை முடிவுக்கு கொண்டு வர சூழ்நிலைகளுக்கும் பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் உங்களில் தொடங்கிய திட்டங்களில் தலையிட பிசாசு யார்? எதிர்த்து நிலுங்கள் சூழ்நிலைகளை. நீங்கள் மண்டியிட வேண்டியது சூழ்நிலைகளுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக. சத்ருவுக்கும் சூழ்நிலைகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் பயந்து அமர்ந்திருக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய பாதத்தில். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். தேவையானது ஒன்றே ஒன்று தான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரமே என்று. அன்று என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலே துணித்த பொழுது என் கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பித்தது. எனக்குள் இருந்து ஒரு புதிய பாடல் எழுந்தது. குழப்பங்கள் தேவையில்லை என்று பாட ஆரம்பித்தேன். தைரியமாக இருங்கள், குழப்பங்கள் தேவையில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.

தான் சொல்லுகிறார், உனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது தான். அதை செய்து பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை வைத்து வைத்திருக்கிறார், அவரை பிடித்துக் கொள்வீர்களா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோலை துளிரிட்டு பூப்பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.